இறங்கி வருவாய்வா. சகக்காக கமம்மாம சகக்காக நிதசாச சக சகதா நித நித நீ மத நித நித நித நீ தனி தனித மகதப சகமக கமதம கக பமகரி மாமா சனிதப மகரி சகா மத நித நிதப மகரி சகா மத நித நிதப மகரி சகா.